0: اونه جي هاو دي بنيت باز وناني ماك ميشيل استا ميشيل بولا او دي بو من دي من قو من دي بلاها هو ده بو من بنيتسا اك سلمانو مشت مهانو ده تسون لويز كابي سما ميامسكم سلمانو يا دي هتا سيجا كسنو دي تو او ده ايوا ايدا ميام دي ايوا ايجو هيت ماك اي بي دو اينو جمع دي كونسيا دي او ده ايدت كاوا اك مشت مهانو ده او ده تسو ماك ايجستن انجستن اشكمو جي ها دي نو ايمينت او دي بيهمان او ده ايوا اينا ماك انجبو غاتن لويز
1: Bon, regarde, nous gagnons, Michel. Bon matin, j'ai été ma cabarca, ma casse-nous, une autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un
0: autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, un autre, Eh bien, tu m'as
1: dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que tu as dit que Facebook Live, parce que tu as dit Michel, nous portons, tu as dit le Crater Lake, qui a été notre dîner, et notre panicite, et à quoi tu tout à l'issue, et que nous dossiers, nous n'entendons les limites.
0: Ah,
1: nous avons dit que nous n'avons pas de temps, nous n'avons pas de temps, nous n'avons pas de Miam ji papenan ke tshika utahita aprimiti miam ke mukchan ji tona ke tshepen tan noten ma ke eno we quit ka yo ha ma chamun e putuchi ta tan far mature ni parce que hahne mes te hige ten de dia e ka aqua pa ke ni quit ta ti hinza system de swa ke ni quit ya aqua tu ta ti manza e tu yan ni yo panches ku hintes ku hin e bone punno chuka उसको स्टार्टी है ना एक कितना है मगर ना तो दिन तो ताहिए मैंने दानी तक मैं शुरू तक मुंबई ना मैं दानी तो उन्होंने ताहिए ना ना चुप एक ना
0: हाँ क्या सुने लोग आप माना नहीं इतना ना मिस्टर मुआत करनी तक मैं कहीं ना मिस्टर दो ना कोई तक
1: मैं
0: क्या तो पकड़ो तो इसको तो है तो ताहिए भैया जो कुन
1: Aha, enana tona nota tenha tanatnse chahajit.
0: Aha.
1: Chahajit na tona not. Nana eno l'année prochaine cha tona nishkotichin chikade. Minwat eno wapet, wapet. Kajut naka chahajit logmen de motop taniban.
0: Aha.
1: Sema.
0: Aka. Mina jedi bihmanu tan tishbuda mamat nendaga.
1: Ah, mais non, mais non, je
0: Je suis venu à la maison de la
1: Ah,
0: Qu'est-ce que tu as dit? Tu
1: as dit, Michel.
2: Michel Astar. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye